மீஹும் தக்வாவிர் வாஷு அதித்யபா மீஹும் மூமினும் கம்கா வானம ரிபாக தெரிம் பாக்கி லிபேங் ஹுரி எச்சே த்யபா மீஹும் தூக்குல்லாஷே.

அளமெங்கு வெறி ரஸ்கலாக் ஹம கஷ்வரும் இப ரஸ்கலாங்கி இத்வஹகா மெது ஷக்கெண்ண த்வஹுகா ஹைசாபு பெல்லும மீசகும் எக்குரவா ரஸ்கலாங்கி ஹம கஷ்வரும் அல்லாஹ் வஅத ஹிலாஃப் ஒடியன்னு கண்ணவத்தே.

ஆஷ் வெரிக்கம் மில்குவை ஒடுகம் வா ஹத்தவா புடு குரவி ரஸ்கலா கோய் இபரஸ்கலாங்க இராத குரவ்வா மீஹக வெரிக்கம் திவ்வமுய் அதி இபரஸ்கலாங்க இராத குரவ்வா மீஹிக்கு கிபைன் வெரிக்கம் வக்கி குரவ்வமுய் அதி இபரஸ்கலாங்க இராத குரவ்வா மீஹகு மத்வெரி குரவ்வமுய் அதி இபரஸ்கலாங்க இராத குரவ்வா மீஹகு நிகமெது குரவ்வமுய் எம்மெஹா ஹேவுகம் வனி இபரஸ்கலாங்க யது குதிரைஃபுழுகை ஹமகஸ்வரும் இபரஸ்கலாங்க கொம்மெ கமெக்கு மச்ச குளதும் வந்த ரஸ்கலாங்கே.

அளமெங்கு வெறி ரசகலாக்கு ஹம கஷ்வரும் இப ரசகலாங்கி இத்வஹகா மெது ஷக்கெண்ண த்வஹுகா ஹைசாபு பெர்லும மீசகும் எக்குரவா ரசகலாங்கி ஹம கஷ்வரும் அல்லாஹ் வஅத ஹிலாஃப் ஒடியன்னு கண்ணவத்தே.

ஆஷ் வெரிகம் மில்குவே ஒடுகம்வா ஹத்தவா புடு குரவி ரஸ்கலா கோய் இபரஸ்கலாங்க இராத குரவ்வா மீஹ கவ்வெரிகம் திவ்வமுய் அதி இபரஸ்கலாங்க இராத குரவ்வா மீஹிக்கு கிபைங் வெரிகம் வக்கி குரவ்வமுய் அதி இபரஸ்கலாங்க இராத குரவ்வா மீஹகு மத்வெரி குரவ்வமுய் அதி இபரஸ்கலாங்க இராத குரவ்வா மீஹகு நிகமெது குரவ்வமுய் எம்மெஹா ஹேவுகம் வனி இபரஸ்கலாங்க யது குதிரைஃபுழுகை ஹமகஸ்வரும் இபரஸ்கலாங்க கொம்மெ கமெக்கு மச்ச குளதும் வந்த ரஸ்கலாங்கே.